0: இருக்காது. சரி, நான் சில ஸ்ரீகத்தை ஐடென்டிஃபை.
1: David 910 is identified.